0: பாரு அப்படின்னு நினைக்கிறா. போன குழம்பு நான் வந்து யோகையும் இல்லை தமிழ் சுவார இது மங்கம் இது வந்து தாங்க தொகையோ ஒரு அது வசம் ஞானிகளுக்கு மா போறமையோ மா போராய் உமா வந்து வாய் யோ மா
1: ตอมาเมตะเอ็มชิมเดยปอร์ตะโยตัมซันดอนนีรวยชานเมราเดลนะกะฟลิมฮอมกิซีเซกอมเนฮีตอมาเมตะอัพซอกอินนีรวย